கிட்டதும் கடற்கடா கிட்டதும் கடற்கடா கிட்டதும் டக்க டக்க டக்க டக்க கிட்டதும் கடற்கடா கிட்டதும் கடற்கடா கிட்டதும் டக்க டக்க டக்க டக்க டக்க.